0: to thank the voters. I'm sure there are strict arrangements there as well. Akshita Nandagopal is joining me for the latest on this. Akshita, as I noticed the body language of Vijay, we all know he understands cameras, he understands image building, but I don't see him as someone who's like another leader, Stalin from Tamil Nadu or Siddaramaiah DK or even from the northern states. He's not waving, he's not boisterous, he's playing it low and perhaps taking it softer than usual. What do you make of it?
1: Well, I'm not surprised, Pooja. This is, classic Vijay body language. He is someone who's extremely introverted, someone who is not very public with, his thoughts or emotions. He's always got a poker face that's impossible to read. And so you've got Chief Minister Vijay there on stage. I see next to him also Raj Mohan, who's the Egmore MLA and Minister. And so we're going to be seeing the Chief Minister speak anytime now. Look at those crowds. 5,000 people is the bar, because otherwise you'd see absolute chaos playing out, especially considering the situation that we've seen previously every time Chief Minister Vijay gathers at an event. So right now live is Raj Mohan, who himself was an actor, YouTuber turned politician. You see many such stories in the TVK, which is what makes this governance model and this government so unique, so different. Chief Minister Vijay is expected to speak next and expected to be a speech full of political attacks and political statements. He doesn't hold back, interestingly, in these speeches. He almost uses it as a filmy event full of mass dialogue. Sometimes I remember even breaking out into song amid loud, loud cheers. But I'd also like to highlight there on stage, as you're seeing leaders one after another coming up, I'll also highlight that behind on the banner, you see pictures of Periyar, you see pictures of Ambedkar, of Anna. And that tells you that, the TVK, I hear this a lot, that the TVK is no different from the Dravidian parties. They're not ideologically very, very similar to the DMK and AIADMK. I'd say more so to the DMK. But at the same time, what you'd also notice is that they've constantly projected themselves as the change. And that really tells you, Pooja, of what really the people of Tamil Nadu consider as the change that they want versus the change that they don't want. Ideologically, they had no problem whatsoever with the Dravidian parties. It was more about giving a chance to Vijay and maybe seeing some change as far as political narratives go. And so that really is the messaging that's coming across, even from the banner that you see behind Vijay and the icons who've been painted there on those banners. Very similar to what you'd see in a DMK or an AIADMK event. And that tells you that the TVK has kind of positioned themselves the right way. Chief Minister Vijay himself, for that matter, in his meeting with the Prime Minister, took up the issue of the state song before the national song.
0: That's an important point. So even I think Vijay is trying to posture himself as not someone who's completely different to Dravidian politics or to the DMK, so to say, in the manner of imagery. So he wants to play to that soft spot when it comes to Tamil Nadu. I want to bring in Pramod as well. Akshita, if you can, please stay on with us. Because Pramod, what are you hearing or looking at when we look at these visuals from the spot? Clearly, hundreds of people have gathered, but this is not for a candidate Vijay, not for a star Vijay. This is for Chief Minister Vijay. Will join us in just a short while. I take that to you, Akshita, because coming into the rally of a film star or coming into a candidate's rally compared to now clearly a chief minister's rally, do you think Vijay realizes the kind of responsibility on your shoulders? He's let the DMK be defeated and now stands to fill in those shoes.
1: No, 100%. He knows it's a big responsibility and he knows it's a tough one. There's no doubt about it. I'm sure he's recognized that in a matter of 24 hours of being the chief minister as well, Pooja, especially because, there's so much talk of the fact that he is an alternative. He is bringing change. Yeah. And so as someone who has zero political knowledge, I think that there's a lot more of a spotlight on him to see whether he delivers or not, which means that the criticism is double what others would have faced. At the same time, so will be the praise. So there's a lot to deliver, a lot to prove. But I will say this, as someone who is, a superstar, as someone who is so popular, what that does is it also already gives you an edge, I would say, an edge in the sense that you're already hugely popular. You have to do something horribly wrong for that popularity to go away. He has to prove himself, yes, but if he doesn't make any major missteps, many will believe that Vijay has a big, big political future. These 5 years could determine whether it's going to convert into 15 years or not. But the other challenge for him also is, Pooja, the fact that he's got you know, all of these newbies, all of these newcomers as ministers who are all politicians. So it's a test for them. You can become very greedy for power. You can get very greedy, you know, now that you're in a power position, which you've never seen before. And that is a concern, that he reins in all the ministers, keeps them under check and ensures that their lack of political acumen, their lack of administrative experience doesn't show. And that really is a big challenge for him. But I suspect that this particular event will be more about full-on political messaging, where he's going to take on the DMK, he's going to take on others, particularly parties who've accused him of horse trading. So we'll wait for that. And you see the stand, the trademark hug. Very often you'll see Vijay also, you know, planting a kiss on his leader's cheeks, on his colleague's cheeks, because that's fairly normal. You know, he wants to send across a message that in my party, you don't need to bow down, you don't need to touch my feet. So you'll see a lot of hugs and kisses, Pooja. That's the new normal in Tamil Nadu.
0: Very interesting. So changing a lot, yet also playing with what the imagery has been. Playing it, I would say, a safe bet right now when it comes to Chief Minister Vijay. I appreciate you joining us. Akshata, I understand you may have to go right now. I'll let you go. I bring in Pramod Madhavya. Pramod, I compared this situation to National Capital Delhi, when Arvind Kejriwal's new political outfit, Aam Aadmi Party, had come. It was like a revolution. People gave someone a chance compared to how Sheila Dixit or veteran BJP leaders already were there. And while it came with such a pomp and show, it also then went down the wire. People were not convinced and believed that governance was not happening enough to a certain extent. Do you think that could be a test for Vijay as well? He knows he has the support. He knows he's been able to gather the kind of numbers. But governance is a very different game.
2: Well, it surely is, Pooja, but very interesting what's happening right now on the ground. We see that first and foremost, the Chief Minister Vijay has initiated a speech in Trichy. This is his first speech after the election. And, you know, it's almost, you know, we can say 3 weeks after the campaign and everything got over. Right now, the Chief Minister is speaking in Trichy.
0: Yeah, you go ahead.
2: They will call me only Perambur. They will call me, he says that they will call him as a Perambur MLA, but right now, since he has resigned from Trichy East, he wanted to go ahead and meet the people over there, Pooja. So this is very, very important. However, what we see on the ground is that, like, the several promises that were made, in fact, Chief Minister Vijay actually promised 2,500 rupees instead of 1,000 rupees for the, like, homemakers of the state, but till now, it's only 1,000 rupees that...
3: Election Commission order, and the Satta Vidhigalukku Mattana Appadi. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்படி திருச்சி வந்து ஒரு இதயம் மாறியோ
4: பார்க்கிறேன்
3: அந்த மாதிரி என்னோட
2: they will be silent for 6 months could not be silent for even 6 days
3: அதுல என்ன மாற்றமும் கிடையாது சரிங்களா
2: I heard they went to a wedding place and they actually were blabbering there
3: எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த அத்தனை இயக்கங்களுக்கும் அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன்
2: You actually kept away these two groups who were cheating you.
3: எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட
2: You chose Vijay, your brother. As the Chief Minister, not as the Chief Minister, but as the first servant for you. I bow down and I thank all the people of Tamil Nadu. I thank all the parties who extended their support to us.
3: 2026 la neenga potukireenga. Inna onne
2: Even MGR in his first election did not get this much vote percentage when he said. But for TVK, you have given such a massive support. I am not comparing myself with MGR. MGR is always MGR. But us,
4: அன்பா உரையாடியதான்
5: என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி.
4: 1977ல நீங்க போடாத ஓட்டு,
2: the votes that was supposed to be given in 1977 you have casted in 2026.
5: எப்படி கூப்பிடணும்,
4: கொஞ்சம் அதிகமா
2: ஆதரவு. Had you only given us some more support it would have been nice. That is okay. Even the elections in the future, I have the confidence that I will get your full support. I truly believe in this governance, you will see all the good things that you wanted. This also I truly believe.
4: You are my energy force. நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க.
2: No matter who goes to what place, making fun is still continuous.
4: செஞ்சிக்கிட்டே இருங்க, செஞ்சிக்கிட்டே இருப்பேன்.
2: About us, about our politics, about our speech, they are still making funny comments. I only request them, please don't stop. Please continue.
4: அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும் தான் கோட் சூட்ல.
2: You are my energy force.
4: எதுமே கிடையாது.
2: Please continue talking.
4: நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே black and white.
2: And I will keep doing good for the people.
4: எல்லாத்திலும் black and white-ஆ இந்த விஜய் இருப்பான் அப்படிን காட்றதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த black கூட.
2: This Vijay will be black and white in everything.
4: நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும்.
2: I don't have to tell you what black actually represents.
4: பேசற டைப்பும் நம்ம கிடையாது. உங்களுக்கே தெரியும் அதிகபட்சமா எல்லா மீட்டிங்லயும் 20 நிமிஷம்.
2: I'm not a kind of person who keeps giving explanation to everything.
4: மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படினா,
2: you know I have only spoken under 20 minutes in all meetings.
4: அந்த வேலையை மட்டும் பாரு.
2: But people say,
4: பேசறவங்கள நாங்க பாத்துக்கறோம்.
2: Vijay, you have come here to work for me. Just keep doing that. We'll take care of those who keep talking about you.
4: ஆனதாச்சு.
2: This is what the people are saying.
4: இப்ப என்ன உனக்கு எதிரிகளே இல்லையா?
2: Okay, what has happened has happened.
4: சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது.
2: If you ask me, I don't have enemies.
4: அரசியல் ரீதியா
2: I won't say so. I'm not a person who's thinking such manner. Even now politically I want to say the competition is only on between two people.
4: Yes, one TVK,
2: one is TVK and the other is DMK.
4: இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க?
2: No one else has any work here.
4: இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம்.
2: Even before election they did not have anything. And after election also nothing.
4: மற்றும் பலரும் உன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி மந்திர கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி அஞ்சு நாள்.
2: DMK and several others tried brewing a huge drama in the last 5 days to make sure that Vijay's governance does not happen.
4: ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்ப நான் சொல்றேன்.
2: We started wondering even such things could happen. But let me tell you about the future.
4: இந்த விஜயோட ஆட்சி அமஞ்சர
2: கூடாது.
4: அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரு?
2: The Stalin sir wanted to make sure that the Vijay government did not happen.
4: ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாக அதுக்கு பொறுப்பில்ல ராஜா. நிர்வாக அதுக்கு
2: There is no space for anyone else. No Allu or Sillu. If someone tried that, we are not responsible for that.
4: நினைச்சு அவங்களே அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க.
2: You know what will be the result.
4: திமுக நம்மளை தடுக்க தடுக்க திமுக நம்மளை எதிர்த்து
2: Those who are talking ill about us are digging a grave for themselves.
4: அத்தனையும் நமக்கு நன்மையே.
2: The more and more DMK opposes us and insults us, it is all becoming in favor for us.
4: இது இந்த ஜென்சி தலைமுறைய
2: அட்ராக்ட் பண்ணுது. One thing is happening after we came to power.
4: இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை அது சொல்ல வந்த நினைச்சீங்களா?
2: To attract the Gen Z.
4: அடுத்து இந்த
2: ஸ்டேட்மென்ட்ஸ் ஆர் கமிங் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பட் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் தட்.
4: சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு.
2: I'm not talking even talking about the putting reels instead of reality.
4: இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க.
2: One thing is very happening. Earlier the group which did not wonder would not care about what happened in the assembly are keenly watching what is happening inside the assembly.
4: அதுல நமக்கு சந்தோஷம்
2: தான். The DMK's way, those who are doing reels are now watching the news.
4: And this is
2: proud for us.
4: அப்படி ஒரு
2: இப்படிப்பட்ட
4: நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறி தற்குறின்றது.
2: Such is our God, our people, and they are still calling them as Tharkuri, meaning illiterate.
4: நீங்க தற்குறி தற்குறின்னு சொன்னீங்களே,
2: still they are saying so.
4: உங்களோட அரசியல்
2: what I said in Kanchipuram, I want to repeat again.
4: கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க.
2: Tharkuri has made your life, political life, அன்னைக்கு நான் சொன்ன கேள்விக்குறி a question mark, and they will continue to do so.
4: உண்மைய சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே.
2: Those who laugh when I say that, then what are they going to do now?
4: புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசிருக்க மாட்டீங்க.
2: Truth is bitter.
4: என்ன அப்புறம் அரசியல், அரசியல்
2: had he known about the people, he would have spoken ill about them.
4: இந்த கவர்ச்சி, கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு
2: now they claim that without political knowledge they have voted for us, falling for attraction. Forget it.
4: மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா?
2: So if the people vote for them, they are good. But if they vote for us, they are bad and Tharkuris. Didn't the same people vote for you all these years? Or was it someone else from some other planet? I don't want to talk more about this, especially calling us Tharkuri.
4: Anna avargal aarambicha katchiya or adimai koodaram aakkanadhu yaarunga sir? Ipdi ella aakittu
2: உழைக்காம
4: சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்க.
2: சொல்றேன்
4: நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி, என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள்,
2: or try to destroy
4: பண்ணி எப்படி எப்படி எல்லாம் தடுத்துறாங்க. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள்
2: ஆட்சியை
4: எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த அறத பழைய டெக்னிக் அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம்
2: நடக்காது. Use certain tactics.
4: மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க.
2: Divide me and the people.
4: அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. The கடைசி லாஸ்ட் 1 மந்த்
2: ஆ ட்ரை அண்ட் பீ எ குட் ஆப்போசிஷன் அண்ட் வின் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள்.
4: நான் ஷேர் பண்ணனும்னு ஆசைப்படுறேன். தி 200 யூனிட் மின்
2: ஐ வாண்ட் டு ஷேர் வாட் எவர் ஹேப்பன்ட் இன் தி லாஸ்ட் 1 மந்த்.
4: கட்டணம் இல்ல மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட்
2: 200 யூனிட்ஸ் ஃப்ரீ
4: காக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சிட்டு போனது.
2: However, the 100 free units was not given by DMK. It was by Madam Jayalalitha.
4: அறிக்கையா விட்டு தள்ளிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில?
2: Sir is continuously releasing statements as he has lost the post.
4: ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு
2: அலையா அலைஞ்சீங்க.
4: ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா.
2: You ran everywhere to close those files. But this Vijay decided to close those TASMAs which were causing hindrance to the public.
4: இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்கதான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சிட்டு
2: போயிருக்கீங்க. அது செஞ்சு வேணாமா,
4: அது ஒழுங்குபடுத்த வேணாமா?
2: ஃபார்மர்ஸ் லோன்
4: மறுபடியும் சொல்றேன்,
6: கவலையப்படாதீங்க
7: விவசாய பெருமக்களே.
6: அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு
7: சொல்லி
6: திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க.
7: ஒரு
6: தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி
7: கிடக்குது.
6: அது அப்பவே இனிஷியல் இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு
7: சூழ்நிலை
6: எல்லாத்தையும் பண்ணிட்டு பழியை தூக்கி
7: போடுறாங்க. You have done everything and putting the blame on me.
6: மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய
7: அந்த whatever blame you put on me
6: கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். அதுக்காக தான் எஃபிஷியன்ட்டான போலீஸ் ஆபீசர்ஸ் நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்.
7: எஃபிஷியன்ட்டான
6: அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்.
7: That is why I have appointed efficient police officers and the team.
6: Next week அத இனாகரேட் பண்ண போறோம்.
7: That fingerprint scheme.
6: தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை அதுக்கான
7: It will be inaugurated.
6: எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யிறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கோம். கோர்ட்ல கூட
7: the punishment and charge sheet will be very rapidly done.
6: அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும்
7: very soon we will make sure that all effort is rapid to punish those who do the crime.
6: விஜய் செஞ்சு தான் காட்டுவா. இப்படி எல்லாம் நாம சொல்றதுனால
7: விஜய் will do everything for the people.
6: அவங்க தான் ஆட்சியிலேயே இல்லையே.
7: As we are saying all this,
6: அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படினு கேட்பாங்க.
7: Those who are not in power will say,
6: வெண்ணிய ஊத்திட்டு போனவங்கள
7: that when we are not in power, why are you blaming?
6: எல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நாம மக்களுக்காக
7: inform the people who is responsible for this. That is why we are saying this.
6: குதிரை பேரம் பண்றாரு அது பண்றாரு.
7: We are doing so much for the people.
6: அதையெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இந்த
7: but they are raising allegations of horse trading.
6: தீந்து போன சக்தியும்
7: this evil force
6: அங்க தீமுகாவும் மற்றும் பலரும்
7: and the force
6: சேர்ந்துகிட்டு
7: that is completely gone.
6: தனமா யாருக்கும் தெரியாம
7: உட்கார்ந்துட்டு
6: பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி
7: அமைச்சு போட்டாங்க.
6: உங்களோட இந்த
7: டிவிக்குலி
6: லஞ்சம் ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம்
7: they were afraid that if TVK forms government everything will be lost. They could not involve in any kind of corrupt activities.
6: வார சக்தி கோர சக்தி.
7: But hence now திமுக is DMK is not an evil force but a force that is far far away from the people.
6: தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே
7: when you decided to form government by joining hands with them that time itself DMK has become a lost force. Okay
6: இது நியாயமா மக்களே இவ்ளோ
8: you are watching India Today.
9: This is the sound of Jack buzz cutting his way to a small fortune. To Jack, every time he cuts his own hair, that's $50 right in his pocket. If Jack sees DIY buzz cuts as a saving strategy, Wells Fargo is right behind him. And with their mobile app, tracking his savings is easy.
10: Oh, ouch.
9: However you make money work, we can work with that.
11: Mobile carrier's message and data rates may apply. Wells Fargo Bank, N.A., member FDIC.
12: TuneIn's how-to. A brief look at all the special functions and things you might not know we have.
13: TuneIn is your MVP for everything sports audio. With live sports and a full lineup of podcasts and sports talk shows, you'll get all the sports action you'll ever need. Get updates on your favorite sports teams and alerts when they play. Just follow your favorite teams on TuneIn and you'll receive notifications. Plus, you'll also get recommendations based on your favorite teams. Start following your team and stay in the loop.
14: டி கே
10: Shiv Kumar is right here.
14: Only one channel got the inside track right.
10: My sources do confirm this has been discussed very seriously, the leadership issue.
14: Exit Siddaramaiah, enter Shiv Kumar.
15: At this point, reportedly Siddaramaiah is not okay with that.
16: It was quite clear that Rahul Gandhi was trying to convince Siddaramaiah and he wanted a smooth transition.
14: Others speculated, we substantiated.
17: Our sources now reconfirming that Mr. Siddaramaiah will resign as Karnataka's chief minister.
18: Bureaucracy is the first one that I believe.
19: You're already getting a sense of the mood in the air, right? The winds of change, yes. They're smelted.
18: D.K. Shivakumar will be the next chief minister of Karnataka till 2028 May, that is the next assembly election.
14: The gold standard of political coverage. India Today keeps you ahead as always.
17: The India Today Media Institute could not have been founded on a firmer footing. The India Today Group's strength in understanding and delivering high-quality content is the very foundation of ITMI. We take pride in training our students to be exceptionally professional. So register now at www.indiatodaymediainstitute.in or call us on 95600 65465.